தவா பாத்துன்னட்ட கூடு பிரிலை சொல்லு பானாத்தது மொட்ட ஹிக்மத்தின் ஆகு தரலை ஆடு ரானாத்துகு जीव लावून अशी मोर जातीत कशी वगी